0: because all the parties were out there and in fact trying to get, you know, more and more Gen Z to participate in their youth outreach program. But certainly the results have proved that ABVP and the BJP certainly was a step ahead. Over to
1: Absolutely. Ishika, of course, from Congress Party's Chhatra Ki Goonj to even the BJP's university outreach where they've tried to reach out to the Gen Z. We have seen parties try, you know, time and again to reach out to the Gen Z voters, but it seems as though the ABVP's campaign has resonated with most of the DU voters. Well, thank you so much, Ishika, for joining us this morning and bringing us those important updates. Well, tracking some more updates coming in from the Delhi University elections, remember that the DUSU results saw ABVP win as many as 3 central panel posts, while independent candidate Dipanshu Shaukeen won the vice president post. Well, Shaukeen reflected on the challenge of contesting the DUSU election without a student organization backing. The newly elected vice president says that he would represent students and even raise their concerns. But remember that Shaukeen claimed that he was earlier denied a ticket by the NSUI, and that is when he decided to fight the elections independently. The Congress party responding to this has rejected the account, saying that the NSUI did not deny Shaukeen a ticket for the DUSU polls. According to the Congress party, Shaukeen opted to fight the vice president election independently.
2: तो आप क्या करना चाहेंगे अपनी जीत पर? आपको एनएसयूआई की तरफ से आप खड़े होने वाले थे, पर फिर आपने विड्रॉ कर लिया अपना कैंडिडेचर. क्या हुआ एग्जैक्टली और अब आप अपनी जीत को कैसे देखते हो?
3: ये जीत छात्र शक्ति की हुई है, स्टूडेंट्स की हुई है. जो भरोसा स्टूडेंट्स ने मुझ पर दिखाया, उनकी एक आप देख सकते हैं इतने बड़े मार्जिन से जीत होना साफ दर्शाता है कि स्टूडेंट्स की पहली पसंद, जेन जी की पहली पसंद दीपांशु शौकीन को उन्होंने माना कि मैं उनके बीच से निकल कर उनकी आवाज़ को मैं उठा रहा हूँ, और स्टूडेंट्स ने जो भरोसा जताया है मैं उस पर खरा उतरूंगा.
2: क्या आप इससे सीजेपी के बाद का एक आफ्टरमाथ इफेक्ट भी देखते हैं कि किस तरीके से वोटिंग पैटर्न्स चेंज हुए हैं डूसू में?
3: स्टूडेंट्स ने प्रूव किया है कि जब जब उनके साथ गलत हुआ है तो वो आवाज़ उठाते हैं, अधिकारों की लड़ाई लड़ते हैं, और वही उन्होंने दिल्ली विश्वविद्यालय में करके दिखाया है.
1: All right, let's now take you to West Bengal, where the Bengal bipolar battle is already throwing up a series of twists and turns. Contest in Nandigram and JG Nagar is now seeing fresh political developments. Mamata Banerjee has also moved the Supreme Court in dispute over the TMC's party name and symbol. Meanwhile, Congress candidate Milan Pradhan has been arrested in connection with an old murder case. The arrest has triggered a protest by Congress workers, with the party alleging political vendetta. And in JG Nagar, there's also been another dramatic turn. Mamata Banerjee's candidate, Rehbul Alam Chaudhary, announced his withdrawal in the morning, but hours later reversed his decision after speaking to Mamata Banerjee before deciding to remain in the contest. Well, let's now take you to Tamil Nadu. Well, a DMK functionary is among 6 booked over the alleged fraudulent registration of 7,515 square feet of the Srirangam temple land. Well, the FIR alleges cheating, forgery and even criminal conspiracy. HR and CE Minister S. Ramesh alleges that the land belongs to the temple and was illegally transferred to the DMK functionary, also questioning the role of officials and other DMK leaders. Well, Ram Kumar denies the allegations, saying that we'll face the case legally and that the ownership dispute is before the Madurai bench. The FIR says 3 sale deeds were registered between December 2022 and January 2023 for a total of ₹2.9 crores. The temple had flagged the land with the registration department in 2020, and the police are now probing the alleged use of forged documents in this case.
4: எங்களுடைய வழக்கறிஞரும் எங்களுடைய கட்சியும் அதை பார்த்துக்கும். ஏற்கனவே இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்த மாதிரி வழக்குன்னா நீங்கள் கேட்கறோட விவரம் எனக்கு தெரியல. அவங்க இன்னைக்கு எஃப்ஐஆர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அந்த எஃப்ஐஆர் விவரமே எனக்கு தெரியல. அந்த எதுக்காக எஃப்ஐஆர் கொடுத்தாங்கிறது தானே தெரிஞ்சாதான் நான் அடுத்த
5: 762 சர்வே நம்பருக்கு கீழே வர பார் 1 and 2 சொத்துக்கள் எல்லாமே அருள்மிகு அரங்கநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லி அந்த ஏ ரிஜிஸ்டரில் மிக தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த திமுக பகுதி செயலாளர் இல்லீகல் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்றைக்கு திமுக அலுவலகமாக செயல்பட்டு இருக்கிறதையா, அது இந்த 762 சர்வே நம்பர் பார் 1ல தான் வருது. அப்போ மிக தெளிவாக ஏ ரிஜிஸ்டரில் இது வந்து கோயில் நிலம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட்லாம் வந்ததுக்கு பிறகு இத்தனை டாக்குமெண்ட்டையும் அனாலிசிஸ் பண்ணி இதில் ஏதோ முகாந்திரம் இருக்குது, நிச்சயமாக இதில் குற்றம் நடந்திருக்குது, தவறு நடந்திருக்கு, இதில் பகுதி செயலாளர் மட்டும் இல்லை, பகுதி செயலாளருக்கு பின்னாடி நிச்சயமாக இதற்கு முன்னால் இருந்த இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகளா இல்லை அமைச்சரோ இல்லை வந்து திமுகவினுடைய முக்கிய புள்ளிகளோ யாரோ நிச்சயமாக இல்லாமல் செய்ய முடியும்.